ஹலோ ஹலோ, குட் மார்னிங் தரங்க அக்கா. அம்மா அனுஜாவை கிளம்பு நேவி கேம்ப்புக்கு என்ன தாத்தா சமன்வாய் மல்லி துல்லான்வாய் லஸ்னு சிந்துக்கிட்டு எக்குத்துக்கிற கான மம்ம கேகாலே திசேமா திசேமா மம்ம நமக்கிவ ஹரித லஸ்னு கேனுலாம ஆதரே இலு ஹமந்தாம கொச்சர ஹொந்தாயிது மேலோக்கு தீன லஸ்னம் வச்சனே ஏன்ன சனீப் வச்சனே தமை ஆதரே கியனைக்க சுபதாவசாக கவிகாரிய சுஜீவ தமாய் ஹெம கியானே சைப்ரஸ் வல்ல இந்தகெனாய் மாவா ஹன்னே காலையா தியன ரேடியோ யாலு கங்கேது கொஹே ஹிட்டியாத் வீல்ல கதா கரலையானே சுபுதாசனா தரங்க நாங்கி அப்பி தக்கத்து கிரகான சிந்துவக்கட்டு மத மகா நோரி நுய் சிந்துவட்டு கட்டியக்கத்து என்ன புதால தென்ன து மகத்தையா மகே ஆலு அத்துலு ஒயாவத் திங் ஒயோகி நம்ம நானே இத்தி குட் மார்னிங் தரங்கா சிந்துவக்கோனே ஒயாகி கட்டஹாண்ட வகே மலசுனு சிந்துவத் தென்ன ஒயா லியப்பு கொழும்பு வெஸ்ஸு புத்த புத்த தரிம லசனாயிலு அண்ணே மகே புத்துத் கியோப்பு யாலு தேங்க்யூ அண்ணே மங்காசா ஏ வச்சன பேலியட்டனா அப்பிட்ட சிந்துவக்கோனே மினாரா ஐயா பிலேஷ் அம்மா மனோஜ் நிர்மினி தாத்தா குமார ஹேராத் அப்பி ஹமோ மேக்கத்து வேலா ஹமுத சிந்து கேன கேன அம்மா கே நம்ம தெப்பாரா கியான புலுவந்து கேல தோனிய ஹனோ பே கியனோ அது மங் மனோஜ் நிர்மினி அன்னமா கியுவா ஜீவ்ஸ் ஃபரீடா தீப்தி ஷிரீன் நிரோ கயானி சந்திராணி ரோசெட் கமகே கட்டிய மேக்கத்து கரக அன்னலு லஸ்ஸன சிந்துவக்கட்டு ஹானே ஹா ஹா.